0: எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், இந்த டம்ளர் அண்டாவில் உள்ள தண்ணி எல்லாம் உடனடியா காலி பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், இந்த பைப் ஓடிக்கிட்டு இருந்தா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரும் கை கழுவாதீங்க, வேணா பார்சல் பேப்பர் எட்டாம் அடிச்சு அதுல தொடச்சுக்காங்க. சர்வே, இந்த தண்ணி லாரி வந்ததுன்னா தெருமுக்கிலேயே மடக்கி அப்படியே சிட்டி லிமிட் தாண்டி வெளியே அனுப்பிச்சிருங்க. ஏன்னா எனக்கு தண்ணியில கண்டம். Can I have a seat? Okay, I'm having a seat. Hey, oh, பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற இந்த மாதிரி தண்ணியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. இதை குடிக்கிறதுனாலதான் டிப்தீரியா, மலேரியா, பயரியா, டெங்கு ஜுரம், டொங்கு ஜுரம் எல்லாமே வருது. மூஞ்சா பாரு, குடிக்காம பாரு. இத பத்து அநாத குழந்தைங்க சாப்பிடறத ஒரு ஆள் திங்கிறான். சாப்பிடறானா சண்டை போடுறானே தெரியல. மூஞ்சா பார்த்தா எட்டு கொலை பண்ண மாதிரி இருக்கிறான், ஆனா டிரெஸ் பார்த்தா உப்பு சத்தியாகிறதுக்கு போயிட்டு அப்படி இருக்கிற மாதிரி. யோ, உனக்கு எத்தனை வாட்டியா சொல்றது, இந்த மாதிரி தண்ணினாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அப்படியும் உனக்கு வேணும்னா வீட்டுக்கு பார்சல் எடுத்துட்டு போய் குடி, எம்முன்னாடி வச்சு குடிக்காத. இந்த தீவனத்துனா ஏன் விக்கல் எடுக்காது, ஏழது மறுபடியும் தண்ணியா குடியா, எத்தனை வாட்டி சொல்றது குடியா பாப்போம். தண்ணியில கண்டம் சொன்னா கேக்குறாங்களா?
1: எவ்வளவு பெரிய மோதிரம்
2: அண்ணா, ஏண்டா தண்ணியில உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா?
0: கேவலம் இல்லன்னா ஒரு பயம்னா,
2: அதுக்காக நான் குடிக்கிற தண்ணியில நீ அதை
0: கைப்பிடுக்கிறேன் கைப்பிடுக்கிறான். யாரு குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் அதுல எச்சிய துப்பி வச்சிருவேன்னா என் நிலைமை இப்ப
2: அப்படின்னா
0: எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னா
2: நீ பேசிட்டு நான் தீர்த்து. நீ போலீஸ்காரே அடிச்சிட்டியா? துப்பாக்கி
0: அட பாவிகளா, ஐயோ நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாத்துலடா, தட்டி பிரச்சனை சட்டசபை வரைக்கும் கொண்டாடுட்டாங்கடா, வெளிநடப்பு செய்யறேன்.

0: மற்றும் நம் உறவினர்கள் வந்திருக்காக வாமா மின்னல்
1: பொண்ணு நீங்க பாத்தீங்களா இல்லையா மச்சா இல்லையே
2: மாப்பிள பொண்ண சரியா பாக்கலையா பொண்ணை மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா
0: அப்படியா மா என்ன வந்திருக்காக மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள் வந்திருக்காக மாமா மின்னல்
3: என்னப்பா என்னத்தே
1: என்னமா பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணு ஒரு காப்பியை கிப்பி கொடுத்து மாப்பிள்ள அதுவும் ரெண்டு வார்த்தை பேசி பொண்ணு விட்டு நான் ரெண்டு வார்த்தை பேசினாதான் சுமூகமான முடிவு பெற முடியும் இந்த மின்னலுக்குறா மின்னல் மாதிரி சரட்டு போகுது அப்புறமா மின்னலுக்குறா மின்னல் மாதிரி பரட்டுன்னு போகுது
0: மற்றும் நம்
1: உறவினர்கள் அப்புறம் பொண்ண வர சொல்லியா
0: மாமா மின்னல்
2: எனக்கு காப்பி குடிக்கிற பழக்கலமா எடுத்துக்கட அமைதி அமைதி
4: எடுத்துக்கோங்க
1: தேங்க்ஸ்
4: வெல்கம் சுற்ற போகுது

0: அவன்தான் மாப்பிள, அவனை ஒருத்தர பாத்துக்க.
1: பாத்துக்கிட்டு இருந்தேன்.
2: சார்ஜ் விட்டா.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டிய, இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா, ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: அவசியம் தேவையா?
1: என்னங்க
0: ஒரு ஆட்டோல ஏழு பேர் ஏறாங்க?
2: அது ஷேர் ஆட்டோயா? அப்படிதான் ஏறுவாங்க.
0: ஷேர் ஆட்டோ கூப்பிடுறேன்.
2: ஷேர் ஆட்டோனா பங்கு ஆட்டோ.
0: பங்கு ஆட்டோ
2: என்னது
0: பங்கு விரிச்சு பத்தாறாயிரவனுக்கு பாதிய குடுத்துருவாங்களா? என்ன அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டிருப்பலையா? தெரியாம போச்சு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார், உள்ள எட்டு பேர் இருக்காங்க சார். நீங்க ஒன்பதாயிரம் இருக்கீங்க, நான் பத்தாவது பணத்தை வாங்கிறேங்க.
2: ஏன் உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நான் என்ன சொல்றேன், பத்தாதான் நேரி சரி பின்னாடி ஒரு வண்டியில பத்தாவது நான் ஏறிக்கிறேன். நீ கிளம்பு.
0: ஐயோ ரொம்ப ஏத்திக்கிறேன்.
3: போன வர பொட்டாட்டி எட்டு பேர் உட்கார்ந்தாங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு
0: அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி எப்படி நெருக்கத்தான் செய்யும் மனசுல இருந்தா ஒருத்தர ஒருத்தர அரவணைச்சு போகணும். அப்படி எல்லாம் கொதிச்சு பேசாதீங்க. ஆனா நிப்பாட்டுங்களா? இங்க அண்ணே நிப்பாடு நிப்பாடு பாரு பாரு பாரு பாரு பாரு இறக்கு இறக்கு இறக்கு இறக்கு இறக்கு ஆயா ஆயா வா வா ஒன்னு காசு கொடு காசு கொடு நல்ல காசு கொடு அண்ணன் காசு கொடு. போகணும் போகணும் போகணும் போகணும் போகலாம் போகலாம் போகலாம்
4: அடிச்சண்ணா என் முண்டாடி மணிமலை உட்காந்துறியா?
0: இடமும் இல்லையா?
4: சவாரி ஏத்துறியா?
0: பங்கப்பிரி பங்கப்பிரி மணியாயி போச்சு. பங்கப்பிரி
4: என்ன பங்கு?
0: என்ன பங்கா? என்ன ஆட்டோ இது?
4: சேர் ஆட்டோ.
0: சேர் ஆட்டோ என்ன?
4: நீ தான் சொல்ல.
0: நான் சொல்லவா? ஒன்பது பேர் ஏறாங்கல்ல, அவங்க பூரா பணத்தை வசூல் பண்ணி அதை சரி பங்கா பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு சரிபாஜா கொடுக்கறதுக்கு பதிலா சேர் ஆட்டோ. எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வண்டியில ஏறி இருக்கோம்.
4: குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு பேங்க்ல நான் எவ்வளவு கேவலமா லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்கு பக்குன்றிருக்கு. உனக்கு பங்கு கேக்குதா? போடா உள்ள.
0: உள்ளன்னா
4: போடா உள்ள.
0: என்ன ஐயோ இந்த அவசப்படுறானே. என்ன
4: விட மாட்டியா? நான் ஒன்ன விட்டா தரடா.
0: கொல்லாம
4: விட மாட்டேன்.

0: ஆகா ரொம்ப அழகா இருக்கமா, உன்ன மாதிரியே இல்ல. ஏய் வந்து சீன் சொல்லுப்பா.
1: ஒரு கோழி ஓடி வந்து வைக்கப்படுற மேல உட்காந்துக்கும், நீங்க ஹை ஸ்பீட்ல ஓடி போய் அதை பிடிக்கிறீங்க.
2: இதே சிந்தனை போன படத்துல எடுத்தீங்க.
0: எல்லா படத்துலயும் அதான் வரும். போன படத்துல நீ தானே ஹீரோயின், நான் தானே ஹீரோ டைரக்டர். எனக்கு கோழி சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம், அது என்னோட எல்லா படத்திலயும் வரும்.
2: அப்ப அதே கோழியா?
0: அதே கோழி எப்படிமா வரும்? அது கோழி, இது அது போட்ட குஞ்சு. கம் ஆன் ரெடி டேக்.
3: உள்ள பொண் தமிழ் சொல்றது ஹிந்தில சொல்றீங்க?
1: உள்ள பாப்பா.
3: ஆமா, உங்க படத்துல யாரு
1: ஹீரோயின்?
0: சாதாரண காலமா அது. 75 லட்சம் கொடுத்து இன்சூர் பண்ணி வச்சிருக்கேன், கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா?
3: ரம்பாதான்
0: ஸ்ரீதேவினா சொன்னேன்.
3: என்ன கவனிக்கிறீங்க?

0: நல்ல டீ பிளேட் வியாபாரம். இதை வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிற வாழ்க்கை கருங்கு மூணு இருட்டா கிடக்கு. கருமத்தை விக்கிறதுக்கு மூணு சேல்ஸ்மேன் வேற.
1: அழுத்துக்காதப்பா, நீங்க மூணு பேரும் கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க.
0: எதை பத்தி சொல்ற ஜோசியமா பாக்குற? நீ
1: உங்க மூணு பேர்த்தோட முதல் எழுத்த சொல்லப்பா.
0: முதல் எழுத்து என்ன? வேலுக்கு வே, கணவதிக்கு கா, பழனிக்கு பா, வேக்கா பா.
1: அட, இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லப்பா.
0: இங்கிலீஷ்ல வந்து விஜிபி.
1: இன்னொரு தரம் சொல்லு.
0: விஜிபி.
1: இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேறி இருக்கிற விஜிபி பிரதர்ஸ் உங்களை மாதிரி தவணை திட்டத்துல ரேடியோ வித்து தானே வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க.
0: அட பாரியா, யோ நான் முன்னேறேனா இல்லையா? நீ சொல்றத கேக்குறதுக்கு நல்லா இருக்கியா? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்?
1: எனக்கு பல்பு வேணும்.
0: 40 ரூபா கொடு.
1: 40 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரையலா?
0: 5 ரூபாய்க்கு பீஸ் போனது இருக்கு.
1: பரவாயில்ல கொடு.
0: அது எரியாதியா?
1: பரவாயில்ல கொடுங்கறல.
0: என்னங்கடா அது? சரி 5 கொடு. இந்த அப்படி இத வச்சு என்ன பண்ண போற?
1: இப்ப பாரு
0: என்னத்தை பாக்க. என்ன நடக்குதுங்க? யோ, என்னைய கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற?
1: கால டிபனே இதான்.
0: கால டிபனா? அப்ப மத்தியானத்துக்கு
1: 5 குண்டு பல்பம், தொட்டுக்க சீரியல் பல்பம்.
0: சீரியல் பல்பம் தொட்டுக்கிறியா? அப்ப நைட்டுக்கு?
1: நைட்டு ஒரே ஒரு வீடு பல்பு தான்.
0: ஏடா பல்புக்கு பிறந்த பரதேசி, இத முதல்ல சொல்லப்படாதா? சரி சரி,
1: நீ கொஞ்சம் சாப்பிடு.
0: எது? நான் சாப்பிடவா? எனக்கு போய்
1: உன்ன பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும்.
0: நான் சாப்பிட்டா அவரு கிழிஞ்சிரும்டா.
1: நான் வேணா ஊட்டி விட்டா?
0: நீ ஊட்டி வரியா? என்ன
1: சாப்பிட மாட்டேங்க நானு.
0: ஐயோ பயல, சே, இவனால நமக்கு கண்ட கட்ட ஆரம்பிச்சிருச்சு.

0: அதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்று தெரியாது உள்ளத்தில்
1: இருப்பது. நேத்து வர சொல்லி சொல்லிவிட்டான்ல, ஏன் வரல?
0: சொல்லிவிட்டியா? சொல்லிவிட்டு இருந்தா எல்லாம் என்ன வந்து இருப்பா?
1: என்னவா வந்து நிப்ப?
0: எல்லாம் என்ன வந்து இருப்பேன்?
1: ஏ நீ செவிடா.
0: ஐயோ,
1: பின்ன காது கேட்காட்டி தண்டா எல்லாம் என்ன வந்து நிப்பாங்க? நான் எல்லாம் என்ன வந்து நிப்பேன்? நான் என்ன நீ என்ன வந்து நிப்ப?
0: இல்லப்பா, சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன் சொல்ல வந்தேன்.
1: இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், முள்ள மாறித்தனம்,
0: இல்ல ராசா
1: மண்ட கர்வம்,
0: சத்தியமா கிடையாது.
1: பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ வேற ஒண்ணு செய்யற.
0: நீதான்
1: கைய காலா நினைப்பியே
0: ஆரம்பிச்சுட்டானே.

0: ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க?
1: ஏ, வரக்கூடாதா?
0: ஓ, வரலாமே.
1: பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்.
0: ஓ, நல்லா மாத்துங்க.
1: பெட்ரூம் எங்க?
0: பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனாலும் வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா.
2: நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்.
0: ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாறி போயிடும்.
1: அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும்.
0: ஓகே.
1: ஐயோ, என்ன கர்டன்ஸ் இது, மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி,
1: பிளைனா பிரவுன்ல
0: மாத்திடுங்க.
1: ஓகே.
2: ஐயோ, என்ன கட்டில் இது, பயங்கர ஓல்ட் மாடல், இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி.
1: ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பார்த்தாதா கண்ட இடத்துல தொங்குறியா? ஏன் அவஸ்தை உங்களுக்கு தெரியுதா ஐயா?
2: என்ன போட்டோ
0: இது? மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க.
2: அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல?
0: இல்ல, இது வேற சொந்தம்.
3: என்ன
1: இங்க ஒரே சத்தம், கலாட்டா?
0: கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அப்படின்னு கோவிச்சுக்கிறாரு.
1: சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா?
0: இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்.
4: போய் சொல்லுது.
0: டேய் குர்க்கா, டேய்
4: சொன்னோ யாத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆள் சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம்தான் கைவிச்சு வர, கைவிச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சேட்டு இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளையடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா
0: இருப்பீங்களா? மா, இவன் பக்கத்து விட்டு குடுக்காமா, இவன் சொல்ற நம்பாதீங்க. சேட்டு இவனு ரெண்டு பேருமே லூசுக்குமா, மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க.

0: இப்ப எப்படி இருக்கு?
1: அதே மாதிரி தான் இருக்கு.
0: இது எத்தனை சொல்லுங்க?
1: ஒண்ணு.
0: என்ன ரெண்டு பேர்ல காட்டு, நீங்க ஒண்ணு சொல்றீங்க.
1: எனக்கு எல்லாமே பாதியா தான் தெரியுது சிஸ்டர்.
0: கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலதுகள்ல ஆபரேஷன் பண்ணிருக்கு.
2: ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் விஷம் குடிச்சு வைத்த வழியில வந்து அட்மிட் ஆனேன். எனக்கு ஏன் நர்ஸ் வலதுகள்ல ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க
3: நீங்க? நர்ஸ் கண்ணு சரியா தெரியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா வயித்துல ஆபரேஷன் பண்ணிட்டீங்க.
0: சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, ஆபரேஷனை மாத்தி
4: பண்ணிட்டா டாக்டர். சின்ன தப்பு.
2: சப்போஸ் அந்த ஆள் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்காக வந்து அட்மிட் ஆயிருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்? யாரு அந்த டாக்டர்?
4: பேராண்டி பேராண்டி.
2: ஏய் டாக்டர் எங்க?
0: அங்க
2: அங்க.
0: ஒழுங்கா சாப்பிடு, இல்ல அந்த ஒத்த கிணக்கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்.
2: அசிங்கமா போச்சு. எனக்கு வலது கண்ணுல ஆபரேஷன்
5: பண்ணீங்க.
2: நீங்க இப்பதான் பிளஸ் டூவே பாஸ் பண்றீங்களா?
3: சாரி, இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத. நான் ஒரு பைய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீ ஒரு ஐய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.
2: டாக்டர், நீங்க ஒரே ஒரு கால வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா?
3: ஏன் கேக்குற?
2: சும்மாதான் கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா?
1: போலி டாக்டருக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன். என்ன பாட்டி கருப்பா உட்கார்ந்துருக்கிறது? டேடி தானே?
6: மை சன், உனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஊர்கண்ண திறந்துட்டேன், நானும் தெரிஞ்சிட்டேன். என் நிலத்தெல்லாம் ஏழை விவசாயிகள் கொடுத்துட்டேன். அம்மா ராஜா, எனக்கு ஒரு ஆசை, உன் கூட சேர்ந்து ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கலாமா?
1: அதுலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் விழுவ. பரவாயில்லையா,
6: சும்மாரா விளையாடாத. இத பாரு ராஜா, நானும் உன் கூட சேர்ந்து கிராமம் கிராமமும் பிரச்சாரம் பண்ணலாம்னு இருக்கேன்.
4: மகன் திருந்திட்டான்.

இரண்டு மலர் எடுத்தாள் என் மீது கொடுத்தாள், முக்கனையும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது தொடுத்தாள்,

அழந்த நடையினில் என் காதலையும் அழந்தான், காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தான். காலழந்த நடையினில் என் காதலையும் அழந்தான், காலமகள் பெற்றமை

0: அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு, கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்புடுதியா? ஐயோ நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டு வந்துட்டமே, இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட்ட போய் நெருப்படி கேக்குறது?
1: தம்பி
0: யாரு?
1: தம்பி
0: ஐயா
1: நெருப்பட்டி கேட்டீங்களா?
0: ஆமாங்க ஆமா. அடாடா இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தரீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை வீது மத்த வச்சிடறையா? என்ன மனுஷன் ஐயோ தீப்பிட்டி வந்துருச்சுங்கயா, எடுத்துக்கிறேன்.
2: ஏப்பா இப்படி கலகரிக்க முடியாது, என்ன
0: ஐயா காப்பாத்துக்கியா? என்னை காப்பாத்து,
2: பயப்படாத, நான் இருக்க சொல்லி.
0: பேய கண்டு
2: நீ ஏப்பா பயப்படுற? நேத்து மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிறவன் நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்கேன் ராஜா, நீ பயப்படாத.
0: ஐயா உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது, அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்னை குண்டிய வீட்டுல விட்டுருக்கியா ஐயா? ஐயா உங்க கால வந்து கிஞ்சி கேக்குறியா, இங்க என்ன குண்டிய காப்பாத்தாத விட்டுருக்கியா ஐயா? ஐயா ஐயா ஐயா.

0: ஒரு நாளைக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது?
1: 30,000 சார்.
0: டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது?
1: 2 க்ரோஸ்.
0: டோட்டலா உங்க வேல்யூ என்ன?
1: 5 க்ரோஸ்.
2: ஒரு நிமிஷம், எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன்?
0: ஒண்ணும் இல்லங்க, நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும்.
2: பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க இதெல்லாம் கேக்குறே நீ?
0: சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜ்க்காக கேட்டேன். நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துறேன். இந்த போட்டோக்கு எங்க போறது?
3: என்ன வேணும் சார்?
0: ஒண்ணு இல்லங்க, ஒரு அழகான பொண்ணு போட்டோ இருக்கா.
3: இந்த போட்டோ வேணுமா?
0: நீங்களே வந்தாலும் வேண்டாம். ஆஹா, இவதான் நான் தேடி வந்த சோனா. எடுத்துற வேண்டிதான். தேங்க் யூ சார்.
2: ஹலோ, போட்டோ எடுக்கல?
0: சாரி, அதை நான் ஏவிஎம் ஸ்டுடியோலயே எடுத்துக்கிறேன். பாத்தியா, ஊட்டி பேக்ட்ராப்ல ஒரு ஹில் ஸ்டேஷனையே ஜுவல் ஸ்டேஷனா மாத்திருக்கா பாரு.
4: எப்படா கிடைச்சது?
0: உள்ள போனேன், ஆளை பார்த்தேன், தோளை தொட்டேன், அவன் சுத்தனா, நான் சுட்டுட்டேன். இந்த பொண்ணை பார்த்தா சோனாங்கிற பேருக்கு ஏத்தா மாதிரி இருக்கு. இனிமே இவ தாண்டா உன் கனவு கண்ணி சோனா. அட பாவி, பேரை பார்த்தோடனே ஃப்ரெண்ட்ஷிப்பே டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா?

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயின் என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும், கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: சொன்னா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

dime qué me dices, dime

பணம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதரிடம்

அனுமனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள். அவன் கனவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி.

0: happened to her?
1: கணவன் கிழித்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி.

கண்ணீரந்து கொண்டாடினே. மன்னனுக்கு மேலாகினே அண்ணன் தனியாளாகினே. இறக்க மனத்து கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா.

சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது.

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா

வனத்தில சுகம் குழு குழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழு கிழுக்குது.

0: வாடுவா. 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது, மாப்பிள மாதிரி வந்திருக்க?
1: மாப்பிளையா? ஏ மாடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு, அடிக்கடி டென்ஷன் வந்தா அதை தான் குதிக்கணும்.
0: டேய் என்ன, நீ என்ன முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்க?
1: முதலாளியாடா?
0: எப்படி
1: குயிப்பம்? இது யாரு?
0: வீட்டுக்காரர் பொண்ணு.
1: நான் என்ன வேணும்?
0: நீ வேலைக்கார பையா.
1: இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்?
0: இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும்.
1: அப்ப முதலாளி தானே?
0: அச்சுச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா?
1: ஆமா.
0: அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே?
1: அவரு வெளியூர் போயிட்டாரு.
0: இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம்
1: போயிருப்பான்.
0: உயிரே போனாலும் சரி, உங்ககிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவனடா? வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டிருக்கு, ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட்டை வச்சு அப்பி விடும். அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட்டை வச்சு பூசிக்கடா, வர்றேன்.

0: பிச்சுமணி, பிச்சுமணி,
1: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
0: சௌக்கியமா இருக்கேன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
1: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
0: ஆமா.
1: எனக்கா?
0: உனக்குதான்.
1: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யாருக்கு போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படியே ஈஸ்வரா. ஐ வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. ஐ வேணு,
2: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியல.
1: அந்தாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
2: உனக்கு தெரியுதா யாருன்னு? ஏய்
3: பிச்சுமணி,
1: மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்து மரியாதை.
2: அத இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க. சரி சரி, பயப்படாத நீ.
1: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
4: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா
1: பண்ணுவ? பெரிய வேலை, ஆற்றால் ஒரு சுண்டலுக்கும் பொங்கலுக்கு தானே வேலை வாங்கினீங்க.
2: சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
1: திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர், கவர்மெண்ட் ஜாப்.
4: இது நல்ல விஷயம் தானே?
1: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
4: என்ன இது, கொஞ்சம் ஓவரா தோணல?
1: எது எது
4: பிச்சு, வாய தரடா.
1: என்னது?
4: சக்கரை.
1: இந்த பார், இந்த சக்கரை குடுக்கறது, அல்வா குடுக்கறதுலாம் ஒன்லி திருநாவுக்கரசு வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்க கூடாது.
4: நல்ல வேலை கிடைச்சு போணும்.
1: பாக் பாக் பாக் பாடிங்க. என்னடி லுக்கு விடுற? என்ன லுக்கு விடுற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப பயிரஞ்சன் சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள்ள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுர் எரியுதா உங்களுக்கு? எல்லாம் எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயிரஞ்சனுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். ஓ யாய் வேணு, கச்சு
4: அது விடுங்க.
5: ஊக்கி
4: போட்டு போற அவன் பொறுக்கிண்டு.
5: டைம் என்ன?
1: ஏன் டைம் ஒர்க் அவுட் ஆச்சுரா? போடா போடா. எனக்கு ரயிலுக்கு நேரமாயிப்போச்சு.

0: கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: தாதி தூது தீது கத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்தித்தது தூது சொல்லாது.
2: என்னது?
1: தேது திட்டு தொத்து தீது தெய்வம் வராது. இன்று துத்தி கத்தும் தத்தை வாழ தித்திட்டதோது.
3: என்ன கேள்வி அது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
3: முதல்ல அத்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
0: சரி சொல்லுங்க.

0: இருக்கிற ஸ்டாம்ப பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்ப கட்டிங் வாங்கிக்கலாம். பாக்காத வேலு, ஓ லவ்க்கு பூரா ஏ மூலையை தானே செலவு பண்றேன், ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு.
1: சொல்றது இப்போ
0: நேராக நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். கொஞ்சம் ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க?
2: டேக் இட் பிரதர், கரெக்டா பத்த வச்சனா?
0: தேங்க்யூ.
1: அப்ப 20 ரூபா கொடு.
0: 20 ரூபாயா? எதுக்கு பத்த வச்சிருக்கா?
3: என்ன சின்ன பிரதமா இருக்கு, ராஸ்கஸ்! யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி கேட்டிருக்க? 10 பைசா கிட்ட போடா.
1: அப்ப என் நெருப்ப கொடு.
0: நெருப்ப கொடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு.
1: இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கையில இதுல இருந்து குப்புன்னு வந்தது ஃபயர் ஃபயர்.
0: ஆமா,
1: அது அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ற.
3: நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ.
1: யாரு, நான் ஓவரா?
3: உண்மையிலே ஓவர்றா.
1: குடுக்கலன்னா இப்ப நீ ஓவர் ஆயிருவே.
3: வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே.

0: போட ஆண்டவனே நம்ம
1: என்னமோ அந்த ஊழம் மூக்க ஒரு வார்த்தை ஹவுஸ் ஃபுல்ல டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சீன் எல்லாம் போட்டா ஜெட்டி மட்டும் தான் போடணும். இப்ப ரெடி சீத்தப்பா தலைவர் படத்துக்கு போனோம், 500 இருந்தா கொடுங்க.
2: என்ன கேட்ட?
1: 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயர நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற?
2: நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும்.
1: நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாரு, அப்பதான் எவ்வளவு செலவாது உனக்கு தெரியும்.
2: என்னது?
1: சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கல, தான் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு.
2: இந்தா புடி.
1: தேங்க் யூ சித்தப்பா.
2: இந்த அட்ரஸ் நாராயணங்கிற ஒரு போய் கேளு, செக் தருவாரு, 10:30 வாங்கிட்டு வந்துரு, இல்லைன்னா வெளியே போயிருவாரு. ஒரு வாரம் நான் அலையணும், சித்தப்படுக்கு முக்கியமான வேலை இருக்கு, வரடி தரோ.
1: சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா
3: இருக்கு.
1: வெட்டி
2: கிளி, வெட்டி கிளி,
1: உட்கார்றா.
2: நான் வெட்டி கிளி
1: எந்த கிளோ சூப்பர் சூச்சர் உட்கார்றா. இன்னைக்கு கையை காலை எப்படி
2: குடிச்சேன்
1: தப்பா?
4: சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா?
1: அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாத. சித்தி என்னாச்சு?
5: உள்ள போய் உன் சித்தப்பா மண்டைய பாரு.
1: என்ன சித்தப்போ அர்பஜன் சிங் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற?
2: என்ன
5: சாரதி
2: சமாளிக்குது
1: பாரு நாய்,
5: உரிமை எல்லாம் போச்சு.
2: மகனே, ஓ சித்தி நினைச்சா தாண்டா என் கைகாலாம் நடுங்குதுரா.
1: நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரிய நிக்காத மொபைலுக்கு
2: புரியாம பேசாதரா மகனே. இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா தூக்கல தங்கிருவாடா.
1: எமோஷனலா டச் பண்ணிட்ட, இருந்தாலும் உண்மைய சொல்லாம இருக்கணும்னா
2: வயசு பையன். நான் இடத்துக்கு போயிட்டு வா, செலவு இருக்கும்ல, எப்படி சமாளிச்சு?
4: நானும் வயசு பையன்.
2: நீனும் வயசு பையன் தாண்டா, நீனும் வயசு பையன் தான். அந்த செக்
1: போக்குன்னு விட்டனா? மார்கழி மாசம் நாய் மாதிரி ஊர் போறதுல போய் செக்க வாங்கிட்டு வர்றது
4: ஏன்? இப்படி மரியாதை எல்லாம் பேசுற? இவ எப்படி பார்த்தாலும் நம்ம பையன். சித்தப்பா நாளைக்கு காலைல 6 மணிக்கு வந்து நானே சாரதியை கூட்டிட்டு போய் அந்த செக் வாங்கிட்டு வரேன். எல்லாம் உனக்காக தான் சித்தப்பா, இந்த நாய்க்காலம் கிடையாது.

0: ஏண்டா நாய் அடிக்கிற நாய்
1: என்ன கண்டா நாயக்கான நாயை கண்டா கள்ளக்கான ரெண்டும் சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சிட்டேன்
0: உன்னையே நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிற நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா ஒரு வீடு கட்ட அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே திரும்பிடா என்ன பின்ன கல்ல கண்டா இவனை காணும் இவனை கண்டா கல்ல காணும் ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு இவனை நான் இன்னைக்கு அடிக்க விட மாட்டேன் அப்படி கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க அந்த கல்லை எப்படி கொடுங்க நீங்க அடிக்க போறீங்களா
1: ஆமாங்க
0: அடிங்க இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா ஏனே இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு
1: உங்களதுதான்டா
0: ஏண்டா என்ன நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும்போது என்ன சொன்னேன்
2: 10 லேன்னு சொன்னேன்
0: எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க பளிச்சுன்னு எரியன்னு சொன்னல
1: எரியலீங்களா
0: எரியலையாபா ராத்திரி போற இருட்டுல உட்கார்ந்தது எனக்கு தான்டா தெரியும்
1: உண்மையிலே எரியலீங்களா
0: இப்ப நான் தான்டா உன்னை எரிய போறேன்
1: அண்ணா
0: அண்ணா
1: அக்கா
0: பாட்டி பத்து

இப்படி ஜோர்டன்.

0: அந்த தெய்வான் பாட்டிக்கார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன். நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன்.
1: 45 லட்சம் கூட முடிச்சிருக்குமாமா. 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையஸ் ஹாப்பி பண்ணி ஆகணும், கஸ்டமர்ஸ் ஹாப்பி பண்ணி ஆகணும், பிசினஸ் ட்ரெண்ட் தெரியாம பேசுறீங்களா?
0: சாரி மாப்ள.
1: அந்த கான்ட்ராக்ட் அந்த கலிபோர்னியா ஃபைல் அதான் அக்கல்ல வச்சுக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதோட ஒர்த் என்ன தெரியுமா உனக்கு?
2: 1 கோடிங்க.
0: யோ, 20 தடவை சொல்லியா, 20 கோடி ரூபா.
1: ஆளா ஐயா, அதை விடுங்கம்மா. ஐயா, இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பா வந்து கொடுத்துக்கலாம்ல, இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குருதாஸ் மேனட்டி பேசிருந்தல்ல, அப்ப கொடுத்துக்கலாம்ல?
0: வெஜி வெஜி குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃப்ளைட் லேட் ஆட்டாங்க.
1: ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக்.
3: நெக்ஸ்ட் வீக் தும் பதவி கோ. யா ஓகே ஓகே, ஐ வில் திங்க்.
1: யோ, என்ன அடுத்த வாரம் பதவியே போயிரு சொல்றா? இதுவே டக்கு டக்கு வேலையை முடிக்கணும் சொல்றது. பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டிய சொல்றது?
4: எப்பா சாமி, போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்சு அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்கல. ஊம படம் பார்த்த எபெக்ட சாமி. மாப்பிள, 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாளக்கார குர்க்கா காலையில்தான் கரெக்டா சோலி பார்த்தா, ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாவது வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட். அட, அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா. ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேச மங்களாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரன நம்பாதே நம்பாதே, வில்லங்க முடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ? மாப்பிள, என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான். அம்மா, அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதல் பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ, இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா.

வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே வா வா நேவிய வானம் யாவோ பாடிய கானம் போகு நானிடு மூச்செலான் ராகமே வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே.

0: யவானம் யாவோ பாடிய கானம் போகும் நான் விடும் உச்சல் நான் ராகமே வாலிபமே தேவிசையே வாலிபமே தேவிசையே
1: எனக்கு தெரியும் குடுக்கிற விதத்துல குடுத்தா அவன் தானா குடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய் தம்பி என்ன பாலும் கசந்து படுக்க

0: நொந்து அடிக்கிற மாதிரி ஆகி போச்சா? தங்கச்சி பால் கொண்டு வந்து கொடுத்தா வேடான்னு சொல்லிட்டியாமே, எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு அண்ணா.
1: தம்பி பால் சாப்பிடலாம் விட்ட வேண்டியதானே, எவ்வளவு கவலையில் இருக்கு.
0: சரி பேரிக்கா மாட்டியா, நீங்க எங்க இங்க வந்த?
1: தம்பி பால் சாப்பிட சொன்னாங்க வந்தேன்.
0: வேணாம்னு சொன்னா எடுத்து குடிச்சு போலான்னு வந்தியா? உப்புன வரைக்கும் போதும்டா.
1: நிறுத்துங்கண்ணே, இது கள்ளங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு, எதையும் தாங்க. உங்களை மாதிரியா வா, சூதுவாது பிடிச்சுக்கிட்டு
0: இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பயன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒல்லியா இருக்கிறவன் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன் கள்ளங்கவடம் இல்லாதவன் எனக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்லு.
1: ஆனா சொன்ன இது பழைய பழமொழி.
0: பழமொழியை ஏண்டா சொல்றீங்க நாயங்களா? நானே இல்ல திருந்துறியாடா, புதுசே ஏதாவது சொல்லுங்க, எங்க உயிர் எடுக்காதீங்களா?
1: அச்சிருந்தா கொடுங்க,
0: பழைய இருந்தா கொடுங்க. பிச்சு போடுவோம், உங்க சண்டை இது வேடா,
1: வெளியே போய் போடுங்க.
0: போமா நாதர் போட. தம்பி உன்ன மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு உடம்புதான் கண்ணா முக்கியம். நீ ஆடினாத்தான் நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சாத்தான் நீ ஆட முடியும்.
1: என்னன்னு இது
0: உத

ஈ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி, பட்சே ஞான் ஞான் சேட்டே மாறி.

0: என்ன அந்த தவுள்கார ரொம்ப துள்றான், அவன் தவுள் நம்ம ஆட முடியாதா?
1: அட நீங்க ஒண்ணு ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் ஆடுவேன், அந்த தவுள் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும்.
0: ஒரு சின்னஞ்சிருச்சுங்க அப்படி இப்படி இருக்கும் கண்டுதான் ஒதுக்கிற முடியாதானே, வைக்க பொருள் கொடுத்த நாய் மாதிரி.
1: அவன் சொல்றான் அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு, அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான்.
0: நம்ம சத்தார் பாய் புரட்டா கட்டையில கொடுத்தா இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா, அதனால அவன் வித்தோட ஆயிட முடியுமா?
1: அவன் அப்படித்தாங்க கத்துவான்.
0: சரியான மாவு பாய
1: மாவு பாய இல்லங்க மாங்கா மடையன். நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சி நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கான்.
0: ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் டெய்லி போயிடுறேன்.
1: அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க, உங்க முகத்துல ஆசிட் ஊத்திடுவான். சரியான வெறும் தப்பைய.
0: ஆமா செஞ்சாலும் செய்வான்.
2: ஐயோ ஐயோ
0: அண்ணே அண்ணே அடி அடே அடடி ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடியுது, ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சில இன்னும் நான் 8 நிலவடி ஆசிட் ஊத்துறது? ஆசிட் குண்டான மரியாதையை கெடுத்துட்டியடி. ஏண்டி தகர டப்பாவில பெயிண்ட் அடிச்சு அதை இவர் தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? என்னடே நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியுமல்ல, வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா ரெண்டு கையிலையும் தவுள் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? ஒன்னு என்னடா
1: அண்ணே
0: என்ன
1: எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
0: ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க.

0: வளர்ந்த இந்த ஊர்ல எனக்கே சாராயம் இல்லைன்னா அப்ப எவனுக்குமே இல்ல, எவனும் குடிக்க கூடாது.
1: நான் குடிச்சுக்கிறேன்.
0: எவனும் குடிக்க கூடாதா?
1: கொஞ்சமா
0: குடிச்சுக்கிறேன். கொஞ்சம் தொட்டு நக்கறேன். வேண்டாம்,
2: ஒரு பாட்டில் கொடு.
0: இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து பாட்டில் கேப்ப? ஆமா, நீ யாரு, எங்க வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த?
2: இத்தனை கேள்வி மொத்தமா கேட்டா முதல்ல எந்த கேள்வி நம்ம சொல்றது?
0: என்ன ஏத்து பேசுறா நீ? நான் யாரு தெரியுமா உனக்கு?
2: ஏன் உனக்கே மறந்து போச்சா?
0: உருக்க பேசப்படாது, ரணபலி ஆயிரும், ஆயிடுவ.
2: என்ன பிரச்சனை உனக்கு?
0: என்ன என்ன பிரச்சனை? சிரிச்சுட்டு கேக்குற? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன
2: கையில காசு இல்லையா?
0: காசு? ஆமா இல்ல. அதுக்கு என்னப்ப? என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? ஆமா கர்ணனே தான் வாடி செல்லம் உட்காந்து பேசுவான். ஆமா என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஊர்ல அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா?
2: எல்லாரும் இருக்காங்க, ஆனா எனக்கு யாரும் இல்ல.
0: யாரும் இல்லையா? அதுக்கு என்ன கவலைப்படுற? நான் இருக்கேன், நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன்.
2: 100 ரூபாய் தான வேணும்.
0: என்ன இவ்வளவு கரெக்ட்டா சொல்லிட்டேன்?
2: நான் 100 ரூபாய் குடுக்குறேன், ஆனா நான் கேக்கும்போது நீ கரெக்ட்டா திருப்பி
0: கொடுங்க. நாக்கு தவற மாட்டேன்னு?
2: அது வாக்கு தவற மாட்டேன்.
0: வாக்கா? இப்ப தவறிட்டேன், இனிமேல தவற மாட்டேன். கொஞ்சம் உட்கார்ந்து இருக்க, நான்
2: வந்தேன். ஒரு நிமிஷம், இருந்த பணத்தை உன்கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு 50 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா அப்புறம் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன்.
0: இது மனசு. நான் கேக்குறப்ப நீ கொடுத்தீல, நீ கேக்குறப்ப நான் தரணும்ல?
2: இந்த நான் உன்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கிருக்கேன், கரெக்டா திருப்பி கொடுத்துறேன். அதே மாதிரி நீ என்கிட்ட 100 ரூபாய் கடன்
0: வாங்கிருக்க. ஆமா ஆமா,
2: நான் கேக்குமோ நீ கொடுத்து.
0: ஆமா, இந்த வந்தறேன்.
2: ஒரு நிமிஷம்.
0: என்னப்பா?
2: நீ ஏற்கனவே குடிச்சிருக்க, நான் குடிக்க போறேன். பாவம் ஏழைங்க குடிக்காம கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு 50 ரூபாய் கடனா கொடுத்தா திருப்பி
0: கொடுத்துருவாங்க.
2: அங்க
0: அம்மா எனக்கு.
2: ஐயோ, உனக்கு பணம் இல்லையா? அந்த 100 ரூபாயில 2-50 ரூபாய் வந்ததா? ஐயோ பாவம். பா, ஒரு 50 ரூபாய் கடனா கொடுங்க, நான் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன்.
0: கொடுங்க. நான் கேட்டவன கொடுத்தாருல, அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாரு.
2: நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கல, அதை இப்ப திருப்பி கொடுத்துட்டேன்.
0: ஆஹா அண்ணே, எல்லா போயிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே. அப்படி இருந்தா இழிச்சவா பையன் வாங்க. உன்னைய
2: எப்படி
0: இழிச்சவா என்று வாங்க?
2: நீ ரொம்ப பேசுற. என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கல, அதை கொடு.
0: என்னது?
2: டேய், என்கிட்ட நீ 100 ரூபாய் கடன் வாங்கலடா, அதை குடுறா.
0: அப்ப அவங்களுக்கு என்கிட்ட வாங்கி கொடுத்தது?
2: அதான் இப்ப வாங்கி கொடுத்தேன்ல.
0: அப்ப நீ என்கிட்ட வாங்கினது?
2: அதான்டா இது.
0: அப்ப நான் வாங்கின

0: என்ன கந்தன் கருணை படத்துல வர முருகர் மாதிரி சிரிச்சினே போறான். மண்டே சார்,
1: சாரி சார்,
0: வாட்டுன்ற ஒரே வார்த்தை கத்து வச்சு
2: நான் உங்களதான் தேடிட்டு இருந்தேன். வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னான். பட் காலிலேருந்து கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு 2 hours பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுவோம்
1: சார். ஃபுல் டே லீவ்
2: சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சரிதே சார், வரேன் சார்.
0: டேய் சார், சார் சார் சார் சார் சார் சார் சார் சார், எனக்கு ஒரு 2 hours பெர்மிஷன் கிடைக்குமா?
1: ஓய்
0: இல்லை, எதிர் வீட்டு ஆண்டி தேங்கப்பதான்ட்டு சொன்னாங்க. திடீர்னு அப்புறம் வேணா நீ போப்பான்னு சொல்லிட்டாங்க. பட் கையும் ஓடல காலும் ஓடல. ஆன்டி ஞாபகமாகவே இருக்கு. பர்மிஷன் கொடுத்தீனா வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவேன்.
1: நோ நோ நோ நோ, வர்க் ஃபர்ஸ்ட், வர்க் ஃபர்ஸ்ட்.
0: டெஸ்ட் டிரைவ் பண்ணலாமா?
1: கோ.
0: தேங்க் யூ சீஃப்.
1: பண்ணிக்க.

0: திருட்டு பயம்ல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே தர பயம்ல. ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒன்னு நேக்கா சேஷனை கூட்டி வந்து சூழலையே மிதிச்சோம் சாணிய நான் பிரிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்டா. நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை ரொம்ப அவனை தாவி பிடிச்சிருந்து தட்டு தட்டி உள்ளதுல இருக்கவனா என்ன? நான் பாட்டு பேசிருக்கேன், இவன் எங்கயோ பாத்துக்கிட்டு எங்க ஆகா மேட்ரு இங்க இருக்கா?
1: எப்பயுமே பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க.
0: எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவனா? ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. இந்த பாருப்பா, இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காரு, அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கிளம்பி சொன்னாரு. அப்பயே நான் அசரல. ஏன் நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தியாகணும், அதுக்காக நான் என்ன பண்ணாலும் செய்ய தெரிஞ்சுக்க.
2: என்ன முட்டையை விட்டுட்டு மறுபடியும் இங்கே பாக்குறா? அம்மாடி காம பார்வையாளருக்கு. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி
0: வர்றான். நல்லா தெரிஞ்சு போச்சு, நீ தரையை தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொடப்போ. இந்த ஜகம்லாம் இங்க வேணா. டூ வாட் ஐ சே, கோ.
3: பொறாம
1: லைட்டா

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னடா போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம். இது முச்சுதான் மறுவேளை. பொதுவா இப்படிலாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்குன்னா தீயா இருக்கிற
1: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல,
0: ஆனா வைபே எல்லாமே எப்படின்னா
1: வைப்பு தானே.
0: ரைட்டு.

0: வேணா ராத்திரி நம்ம ஆறு ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க?
1: ஊரைய கலக்கு போட்டவங்க சும்மா கலக்கி பேசிக்கிறாங்க.
2: என்ன நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்?
1: கம்ப்யூட்டர் கத்துக்க. ஏண்டா படுவா, வாயில பல்லு குச்சி வச்சு எங்கடா போவாங்க? அரண்மனைக்கா? எல்லா அவசரத்துக்கு தான்
2: கலக்குறத இடம் தெரியல.
1: எல்லாம் இடம் தான் போற ஒத்த பயிர் இவ்வளவு திங்காதேன்னு சொன்னேன். வெள்ளம் பண்ற காட்டுல விவசாயம் பண்ற தெரியல. விவசாயம் பண்ணீங்கன்னா உரம் போடுறது யாரு? அந்த பக்கம் தலிப்பா
2: போறேன்னு
1: தெரியல. ஊரை சுத்தி காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க. நம்ம புடிச்சிருவாங்க போட.

0: ஒரு நாள் பணத்துக்கு முன்னாடி உட்கார்ந்ததுக்கு இந்த கதி. உங்களை வச்சு ஊருக்கா கூட போட முடியாதுட்டயா?
1: பேசுவப்பா. ஏன் பேச மாட்டேன்? முன்னால் இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும், பின்னால் இருக்க வாயில பாலாறு மாதிரியும் பேதியும் கேப்பு விடாம ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு எகட்டாளம் கேக்குதாக்கும்.
0: அப்படி இல்ல ஏட்டையா, நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாலியா இருக்கணும். அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும்.
1: இதப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு சக்கரைகளை போடு. இன்னொரு கரண்டி போடு.
0: ரொம்ப சக்கரை கூடாது, சக்கரை வியாதி வந்துடும். 1 hour கொடுத்துருவேன். நாம பாடியில லிக்விட் ஏத்துக்கிட்டே இருக்கணும்.
1: மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. பேஷண்ட பாக்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ பேஷண்ட்கிட்ட இருக்க பழத்தை பிடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே. உன்னை எல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா?
0: லூஸ் மாதிரி பேசாத ஏட்டையா. உன்னை எவன் பார்க்க வந்தது? இன்ஸ்பெக்டர் தான். நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னாரு, இல்லன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர
1: சொன்னாரு. அதுதானே, நீயாவது பாசத்தோட வர்றதாவது. இந்த பாருப்பா, நீ அன்னைக்கு ரயில்வே கட்டில அத்த ராத்துல அத்து விட்டு போனனாலதான் எனக்கு இந்த நிலைமை. செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு, அவர் பதவி ஏத்தவன ஏட்டையா தொழில சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு. இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு.
0: ஆகட்டும்,
1: பிச்சு போடுவேன்.
2: சார், இந்த ஆள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சவரா?
0: ஆமா.
2: தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆளு கூடவே கூட்டிட்டு போயிடுங்க.
0: ஏமா,
2: பாவ நேத்து இந்த பெரியார் வச்சிருந்த பிரெட் புடுங்கி திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துருக்காரு. கொலகார பாவி. குத்துனா
0: ஏயா
1: சும்மா.
3: ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல.
2: இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பால இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பாலு பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. ஆனா இவன் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார பையன்.
1: சும்மா இருக்க மாட்டேங்க. வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தா நான் கூட புடிங்கி தீங்கிறேன். பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவன சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல. பேசாம உட்காரு.
2: என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். என்ன
1: என்ன சொல்லிட்டு போற அந்த கான்ஸ்டபிள்?
2: இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சாவோ இல்ல ஏதாவது வாய் திறந்து பேசினாலோ கட் பண்ணு சொல்லிட்டாரு.
1: கட்டிங்கோ

ஆண்டவா, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி நான் தன்னந்தனியா ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அலையிறது? எனக்கு கவர்மெண்ட் ஜாபு தான் கிடைக்கல, நான் கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணையாவது என் கண்ணில் காட்ட மாட்டியா?

0: பாவிகளா, கண்ணு தெரியாத முண்டங்களா, ஹோண்டா சிட்டில வந்த ஒருத்தர கஷ்டப்பட்டு பிராக்கெட் போட்டு வாழ்க்கையில எப்படியாவது செட்டில் ஆகலாம்னு நினைச்சு நாலு கால நடந்து வந்து விறந்து மிருந்து இங்க விளக்கத்தலான்னு வந்தா ஆர்வ கோளாறுல இப்படி விளக்க அணைச்சிட்டீங்களேடா, நீங்க நல்லா இருப்பீங்களா? அடுத்து வரவ ஹோண்டா சிட்டில வரானோ இல்ல டிவிஎஸ் 50ல வரானோ?
1: இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் மதுரை மாரியப்பனுக்கு மகனாக பிறந்த நானும், மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு மார்வாடிக்கு மகளாக பிறந்த நீயும் தான் இனிமேல் காதலர்கள். நாம் இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேருவோமா? சேருவோம், நிச்சயமா சேருவோம், கண்டிப்பாக சேருவோம். எப்படி சேரப்போகிறோம்? Let us watch the play.
0: அரே பாப்ரே, டைம் ஆ கயா.
1: அந்த ஹிந்தி படம் எந்த தியேட்டர்ல ஓடுது?
0: ஏய் பேவ்கூ, டைம் ஆச்சு, நான் விக்க போறேன்.
2: யார் பாக?
1: ஆஹா
2: தம்பி, நடே சாத்துறோம்.
1: சாத்திடுங்கோ.
2: நீ முதல்ல நடே கிட்டு.
1: ஓஹோ,

0: ஹாய் ஹாய் ஹாய்
1: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் நாயர், நம்ம மனோக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டீ போடுங்க.
0: வேண்டாம் நாயர், டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணா ஒண்ணு பண்ணுங்க, இது வரைக்கான வட டீ பேலன்ஸ்ல இருக்குல்ல, அதை இதை வச்சு கொடுத்துரு. 200 bucks.
1: ஏன்டா வேணாங்கற?
0: அதை ஏன் கேக்குற? காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு தலை நிறைய பூவோட என் ஒய்ஃப் கொண்டு வந்து பெட் காஃபியை கொடுத்தான். அப்போ ஒரு சூப்பர் தம்ம போட்டேன். அதுக்கப்புறம் சுடுதண்ணில சூப்பர் குளியல். வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல முதுகு தேய்ப்புகள் வேற. அப்புறம் சில பல இட்லிகளை சூடா உள்ள தள்ளுனேன். இப்பவும் அடிநாக்கில் இனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டீயை போட்டு கொடுத்தா. எனக்கு லஞ்சு சூடா இருந்தாதான் பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும்டா. அதனால அதையெல்லாம் பிரிப்பேர் பண்ணி ஹாட் பேக்ல வச்சுட்டு அவ ஆபீஸ் கிளம்பிட்டா. நான் அப்படியே உங்களை பார்க்க வந்தேன்.
2: இப்படி ஒரு வைஃப் அமைய நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா.
0: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல்
1: ரைட். பொறாமப்படாதடா, இவன் 1000ல ஒருத்தன், இவனுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குடா.
0: கண்ணு போடாதீங்கடா.
2: இதுக்குலாம் தேய்ச்சிட்டா கண்ணு போட மாட்டாச்சு. என்னடா பாரு,
0: ஏய் நான் உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டா போல தெரியுது.
2: ஆமாடா,
1: நீ பஸ்ஸையும் பார்க்கல உஷாவையும் பார்க்கல, அதை எப்படி அவ்வளோ கரெக்டாக உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டான்னு
0: சொல்கிற? அது ரொம்ப சிம்பிள்ரா, நம்ம பசங்க சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலை வச்சே சொல்லலாம். ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு சிகரெட் எடுத்து பற்ற வச்சானா பார்க்காம போகிற பொண்ணை பார்க்க வைக்கிறதுக்குன்னு அர்த்தம். அதே சிகரெட்டை பின்னாடி மறைச்சான்னாக்க நான் ரொம்ப நல்லவன், உன் முன்னாடி தான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு நடிக்கிறான்னு அர்த்தம். அதே சிகரெட்டை காலில் போட்டு மிதிச்சான்னாக்க அந்த பொண்ணு பிக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே சிகரெட் பீடியா மாறி ஃபியூச்சர்ல இவனுக்கு கொஞ்சம் தாடியும் வளர்ந்துருச்சுன்னா பிக்கப் ஆனது டிராப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.

0: பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்டா போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாழமா போடுற?
1: சொன்னத கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
0: கண்ண வரைக்கும் கீழிட்டு வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
1: பேசுறதுதான் புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பாத்து பேசுறது நிலப்பிக்குதா?
1: பேரு வச்ச ஆத்தாவ மறப்பனா?
0: பம்பு பண்ணுனே பொண்ணு
1: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
1: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடாச்சி? நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா?
2: போவாதே
1: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: பாக்குறப்ப சில்லாராம் மோகனாம் பள்ளி சிவாஜி பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கேன்.
1: சில்லாராம் மோகனாம் பள்ளி படம் பாத்திருக்க நீ?
0: இல்ல.
1: சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா?
0: இல்ல.
1: அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினு சொன்ன?
0: சொல்றா
1: சொல்லு.
0: போல
1: சொல்றீங்க
0: ஐயாவா? நான் என்ன கிழவனா?
1: தம்பி சொல்ற
0: சொல்லி
1: இவருதான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கு எல்லாம் வா, பத்து பத்து ரூபாய் தர்றேன். இந்த மாதிரி போலந்து பேசி அதிரி அந்த டவுனுக்காரன் கார ஓகே மாதிரி சொல்லு. அவரு தான் சொல்லி சொன்னாரு.
2: நீ போ, ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா?
0: ஒரு விளம்பரம்.
1: என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்குத்தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறாங்கன்னா போக மாட்டாங்கிறாங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்குதான் பிறந்தாங்களா இந்தியாவில? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா?
2: ஏய், அவங்க கூட சேர்ந்துட்டு நீ ஏன் பெரிய இது மாதிரி சொல்லு?
3: கொஞ்சம் சும்மா இருந்த. என்ன திருவாரூர் பாட்டில ஹுட்டாக, பொன்னமராவதி பாட்டில ஹுட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட ஹுட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரைய கும்பல்ல மாட்டிக்கிட்டேன்.
1: அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகும், ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகும், என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய்.

இப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன் எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ போடா. ஏய் இப்படி போடு போடு, உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான்.

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: தம்பி, நான் யாரு?
1: புறம்போக்கு.
0: ஜென்ரலா கேக்கல, இந்த வீட்டுல நான் யாருன்னு கேக்குறேன்.
1: முதலாளியோட மச்சான் அப்படிங்கிற பேர்ல ஒரு அள்ளக்கு.
0: சரி விடு, விழாவாரியா உள்ள போக தேவையில்லை. இந்த வீட்டுல நீ யார்?
1: இந்த வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவன்.
0: வாடகைக்கு
1: குடியிருக்கிறவன்.
0: வாடகைக்கு குடியிருக்கின்றது உனக்கே தெரியுதுல்ல. அப்படி இருக்கும்போது முதலாளி வரும்போது வணக்கம் சொல்லணும்ல?
1: சொல்லணும்.
0: சொல்லு.
1: வணக்கம.
0: வணக்கத்தை வாயில மட்டும் தான் சொல்லுவ. நீ படிச்ச வேணா, நீ நாகரிகம் தெரியாது உனக்கு.
1: வணக்கம். சாரி.
0: ஏய், சாரி சொன்னா மட்டும் உன்னை
1: விட்டு
0: வரணும். எப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிறது? ஒரு இடத்துல வச்ச பழகிக்க.
1: அப்படி என்ன?
0: பின்ன
1: அப்ப முதல்ல இந்த பக்கம் இருக்கு.
0: எப்படி வரணும்? இப்படி வச்சுக்க. நீ அப்படியே போ.
1: அப்ப வணக்கம்.
0: இனி வணக்கம் கேட்டா வணக்கம் பத்த கொண்டேரி. என்ன டெக்னிக்கலா அடிக்கிறாய்க்கே?

0: யோ, ஆ, உள்ள போய் சைக்கிள் கடைக்காரன் கூப்பிடு. ஏன் எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரா தெரியலையா?
1: புல் பேண்ட் போட்டிருக்க.
0: என்னது இது, புல் பேண்டா? இது ஆஃப் பேண்டா?
1: ஓஹோ, உங்க ஊர்ல இது ஆஃப் பேண்டா?
0: உங்க ஊர்ல இதான் புல் பேண்டா?
1: சரி, வந்து பேசிக்கலாம். சைக்கிள் கொடு.
0: யாரா நீ?
1: என்னது, என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன்.
0: என்ன கதை விடுறியா? இந்த ஆலினார் அழகுராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல இருந்த சந்திரனா இருந்த.
1: சரி, பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா?
0: கொடுக்க மாட்டேன்.
1: ஏன்,
0: உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் கொடுக்குறேன்.
1: நீ சைக்கிளை கூட, நான் போய் கொட்டியாறேன்.
0: என்ன என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா? ஏதோ இந்த பட்டிக்காட்டில் வந்து மாட்டிட்டேன். போடா.
1: ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா?
0: உன் பேர் என்னப்பா?
1: காரமட ரங்கநாதன்.
0: ரங்கநாதன் பேருக்கெல்லாம் சைக்கிள் தர்றதில்ல. போடா.
1: தரமாட்டேன்.
0: எட்டி ஒதுக்கிறக்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமிட்டு தெரிய ஒத்தக்கால நோண்டிட்டு
2: வர்றேன்.
0: வயிற்று வலிக்கு ஏன் கால் நோண்ட?
2: ஏதாவது
0: வலிக்கு மருந்தா? ரெண்டு இட்லி கெட்டி சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்னு போயிடும். ஏண்டா, நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா MBBS போனா மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடடா, இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய. மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலேயாவது மனசுனா போறங்கடா. போடா.

0: எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாத்தி ராஜனடா, பம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரனடா.
1: இப்ப எதுக்கு அழுகுற? நான் வீட்டை விட்டு போயிட்டேனேன்னு அழுகுறியா, இல்ல போனவன் திரும்ப
0: வந்துட்டான்? பழகிட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க, வருத்தத்தை தாப்பா போறதுக்கிட்டு அது வேற ஒண்ணும் இல்ல ராசா, புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நான் கொஞ்சம் ஓவர் ஆத்திட்டேன், அதான் இப்படி மலை மாறி குமிஞ்சு கிடக்கு.
1: இல்லையே, உன் முகத்துல வழக்கத்துக்கு மாற சந்தோஷ கலை ஓவரா தெரியுது.
0: அது நீ வந்துட்டு இல்லப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ வரலங்கிற துக்கத்தினால டெட் பாடியா கிடந்து ரெண்டு நிமிஷம் லேட்டா இருந்து வச்சுக்க, இந்த ரெண்டு பீரை குடிச்சு மண்டை போட்டுறாங்க.
1: பீரை குடிச்ச மண்டை போட்டுருவாங்களா?
0: பழக்கம் இல்லாத சாப்பிட்டா பாய்ச்சல் தர,
1: பழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டா பாய்ச்சல் ஆயிடுமா?
0: ஏப்பா அப்படி குண்டக்க மண்டக்க பேசுறா, என்னப்பா அர்த்தம்?
1: அது என்னடா குண்டக்க மண்டக்கா?
0: ஆஹா, இது அது இல்ல, மறுபடியும் வாயை கொடுத்து வாயில புண்ணோட போய் சேரும் போல் இருக்க. ஏப்பா நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வெளியே இருக்கேன். அப்புறம் துக்கமா இருக்கப்ப வாங்கி வச்ச பீரு இப்ப சந்தோஷமா இருக்கு, சாப்பிட்டுக்கிறவா? வீணா போயிரும் சொல்ல வந்தப்பா, இதுக்கு எதுக்கு பெல்ட கழற?
1: யோ, பேண்ட கழற, போய
0: போடான்னு சொல்லுப்பா, அப்பதான் போவேன் நான்.
1: போட கருவாயா?
0: அப்படி சொல்லிதான் இருக்கு, இத சின்ன பிள்ளையாவே இருக்கு.

0: உன்சாமி, உன்சாமி, உன்சாமி
1: மச்சா, யாரையுமே காணோம்.
0: அழுவாதடி, கம்முனு வாப்புள்ள. முன்சாமி வந்தாருங்களா?
2: முன்சாமி
3: முன்சாமி
0: முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வள்ளியாண்டி அப்படி யாரும் தெரியலங்கிறாங்களா? முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா?
4: வாட்
2: ஓ அக்கா, முன்சாமி பாத்தீங்களா?
0: முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி, இவனை எங்க தேடுறது?
1: எங்க வருது?
0: அடிச்சு நிறுத்திடு. இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நாலு தெருவு பிச்சை எடுப்பு போட்டுருக்க.
1: யாரா பிள்ளை விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணுமே மாச்சா.
0: தப்பானு வேண்டாம்னு சொன்ன கேட்டியாடி, இப்ப நடுத்தர நிக்க வச்சுட்டே. முனுசாமி
5: தொலைஞ்சானுங்க, இந்த தத்திர பசங்க.
0: முனுசாமி,
4: ஓ நீ தான் மயில்சாமியா?
0: நீ
4: நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி.
0: ஓ நீ தான்
4: முப்பத்தாளா?
0: இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது, நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான்.
4: எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே.
0: இது மயில்சாமியா?
4: வேற என்னது?
0: யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்ட் போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசம் இருக்கா?
4: விதி ஏதோ படிச்சவன் வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இருக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி?
0: ஏன் வேட்டி உங்கற?
4: இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா?
0: கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். சொன்ன கேட்க மாட்டேன்ட்டா.
4: பிளேன்ல ஏறின உடனே போட்டியா? ஃபுல்லா தண்ணி.
0: யாரு போட்டா? ரெண்டு சேகப்பு சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான்.
1: நான் அங்கேயா சொன்ன வேண்டாம்னு கேட்டியா?
4: பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது.
0: ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வெட்டி இருக்கேன்.
4: மயில்சாமி, நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா,
0: மாடி போலாம்.

0: விட்டு போயிட்டான் பாத்தியா, நீங்களும் கிளம்புங்க, நான் அப்படியே திரு திருவா அலையறேன். பின்ன என்னடா இன்டர்வியூ இன்டர்வியூ போய் பாக்குறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதுடா.
1: ஏன்டா வேலை வேலை அலையற, நீயே சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டியதானே.
0: அதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் தான், இத வச்சு ஆரம்பிக்கலாம். டேய், அந்த ஆட்டோவை காட்டி அதை ஓட்டலாமான்னு சொல்ல வந்தேன், ஆனா அதுக்குள்ள அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிச்சு. போங்கடா நீங்களும் உங்க அந்த பொண்ண பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி தரேன்னு சொன்னியே, செஞ்சியா?
2: இல்லடா, நீ உஷா சினிமா கூப்பிட்டான் போயிட்டேன்.
0: போடா நீயும் ஐடியாவும். நாயர், இவன் டீ நாய்க்கு ஊத்துங்க.
3: நாயர் கேன்சல். டே மனோ, காலையிலேயே டென்ஷனா இருக்க.
0: பின்ன என்னடா உன் ஆளை பத்தின டீடைல்ஸ் கொண்டு வந்து தரேன்ட்டு உயிருள்ள வரை உஷாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கிட்ட.
3: டோன்ட் வரிடா, அவ பேர் சத்யா, வயசு 21, அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, அப்பா பேரு மாணிக்கியம், அம்மா பேரு கோமதி, நிர்மலா தங்கச்சி இருக்கா, வீடு நம்பர் 21 12th Avenue அசோக் நகர்.
0: இந்த பின்கோட விட்டுட்டியாடா?
3: 600083.
1: காதலிச்ச பொண்ணைய கல்யாணம் பண்ற அதிர்ஷ்டம் உனக்கு அப்புறம் அவனுக்கு தான்டா
0: கிடைச்சிருக்கேன்.
3: வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூடா.
3: கங்க்ராட்ஸ்.
1: தேங்க்ஸ்டா.
0: என்னதையும் வாங்கிக்க.
1: தேங்க்ஸ்டா மனோ.
0: என்னடா ஒரு தேங்க்ஸ் சொன்னதை போய் இவ்வளவு பெருசுபடுத்திக்கிட்டு. நேற்று எங்கள் வீட்டில் நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக போன என் ஒய்ஃபோட கால் என் மேலே தற்செயலாக பட்டுருச்சு. அதுக்கு போய் சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு கீழே விழுந்து அழுது புரண்டு.
1: அப்படியா?
0: ஆமாம்.
4: என்ன
0: தெரியாம பட்டுருச்சுடா.
4: இப்ப என்ன
0: மறுபடியும் தெரியாம பட்டுருச்சு.
4: இப்ப தெரிஞ்ச படம் பாருங்க.

0: மன்னர் மன்னா.
1: ஆம், நான் தான்.
0: தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார்.
1: பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோனாண்டி.
2: எனதரும 23 புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க.
1: அமைச்சரே,
3: மன்னா,
1: இந்த லகட பாண்டியர் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா?
3: புலவர்களுக்கே உள்ள ஆணவம் மன்னா. ஆம்,
1: தாங்கள் வந்த நோக்கம்?
2: என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன்.
1: பரிசு பாடு, பாடி தொலையும்.
2: மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி. தேடி வரும் வறியவர்க்கு மூடா. நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே.
1: சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதனுடைய பிணறியை பிடித்து தொங்க வா பார்க்கிறாய்.
2: நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா?
1: எதற்காக நான் என்னை திட்டினாய்?
2: திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன்.
1: அமைச்சரே, என்ன பிதற்றுகிறார்?
4: உனாண்டி, சிறிதும் இடைவெளி இன்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக?
2: எப்போது திட்டினேன்?
4: புழுகாதே புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே.
2: ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன்.
4: மன்னரின் முகம் பார்த்து முள்ளமாரி என்றாயே.
2: ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ளை நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன்.
1: முடிச்சவிக்கி,
2: அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன்.
4: மூடா என்றாயே.
2: அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன்.
1: புண்ணாக்கு,
2: எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன்.
1: வேற என்ன சொன்னான் அமைச்சர்? இந்த முறை மாட்டுவான். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்?
2: அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன்.
1: அப்படியா அர்த்தம்?
2: அப்படித்தான் நான் பாடினேன்.
1: இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு
2: மன்னா.
1: என்ன?
2: என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள் மன்னா. வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன், அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன். எதற்கும் ஓர் எல்லை உண்டு.
1: தே பாலபத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. யாரங்கே அந்த மூக்குப்பிடியை அள்ளி அவன் முகத்தில் போடுங்க.
2: இது அநியாயம்,
4: அக்கிரமம்.
1: எனக்கு இது நியாயமா? நன்றாக தூவுங்கள்.

0: இது என்ன மச்சா, இது கூண்டு கூண்டா பாதே?
1: பட்டிக்காட்டு கண்ட்ரி புரூட் சப்பால ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி ஏது? இதுல தாண்டி குடம் குடமா கொண்டு போறாங்க.
0: நம்ம ஊர் பம்பு செட் மாதிரி.
1: ஆமா, நம்ம ஊர் பம்பு செட்ல தண்ணி கீழே விடுவாங்க, இங்க மேல விடுறாங்க. இந்த சப்பால்ல என்ன தெரியலனால என்ன கேட்டு தெரிஞ்சுக்க
0: மச்சா? மச்சா, நம்ம இங்க ஒரு பாரம் புடிச்சுக்கலாம் மச்சா.
1: இங்கயா? அதுக்கேண்டி அலையற? நம்ம முனுசாமி தான் தோளுக்கு முன்னாலேயே தொங்க போட்டு அலையறான மிஷின. முனுசாமி இங்க வாயா.
2: என்னயா
1: எங்களை படம் அடியா?
2: ஆடிட்டு இருந்தா அப்படியே படம் எடுக்கிறது? ஒரு இடத்த நெல்லியா?
1: சரிங்க, அதுக்குள்ளே போட்டு இருந்தா
0: கோவிச்சுட்டு போறாரு.
1: கோவிச்சுட்டு போறானா முனுசாமி? முனுசாமி கோவிச்சுட்டியாம?
2: என்னையா போட்டோ எடுக்கும் அந்த அம்மா தோல்ல ஏன் கை போட்ட? மனுஷனுக்கு ஆத்திரம் வருது இல்ல?
1: இது நல்லா இருக்கு. என் முன்னாடி மேல கை போட்டா உனக்கே யாத்திரை வருது?
2: அப்படி எல்லாம் கை போட்டா அந்த கேமரால படம் எடுக்க முடியாதியா? ஆளை விடு,
0: இந்த பக்கம் வாங்க. ஏடன் போட்டாவு?
1: ஒரு போட்டோவுக்காக கட்டின புடிச்சு ஓரம் கட்டுறியா?
0: அட தள்ளி நின்னா போட்டாலும் உழுகுமாமா.
1: அப்படியா? முடிச்சாமி இப்ப
2: கொஞ்சம் தள்ளிக்க.
1: இப்ப
2: இன்னும் கொஞ்சம்
1: முடிச்சாமி. இப்ப
2: இன்னும் கொஞ்சம்
1: என் டிக்கெட் கொடுத்து நான் ஊருக்கே போயிடுறேன்.

இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: என்னது கையில
1: காப்பி இந்தாங்க குடிச்சு சீக்கிரம் குடுங்க.
0: என்னடா சக்கரை தூக்கலா இருக்கு?
1: நான் எப்பயுமே தூக்கலா தான் குடிப்பேன்.
0: இது உனக்கு போட்டதா? நீ குடிச்சியா?
1: நான் குடிச்சதான் குடுத்தேன்.
0: என்னடா முதலே சொல்ல?
1: நீ முதலே காக்கல இல்ல.
0: பெரிய மனுஷன் பேசிட்டு மரியாதை எல்லாம் போயிட்டு இருக்க.
1: எங்க பல்லு விளக்க வேணாமாங்க?
0: பல்லு விளக்கலையா?

0: பச்சையளப்பெரி பாண்டி அம்மா.
1: ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: சொன்னாலையா?
1: முடிச்சிடலாமா?

0: கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சார், கம்ப்யூட்டர் சார்.
1: என்னையா இது? கமர் கட் விக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் வச்சு வித்துக்கிட்டு இருக்கிற? அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, இதை வச்சு நீ என்ன பண்ணுவ?
0: ஜோசியம் பாக்குற சார்.
1: ஆமா, அதனா மண்ணுல அரைக்கு முன்னாடி நேம் போர்டு மாட்டின மாதிரி ஏதோ எழுதி வச்சிருக்க.
0: என் பொண்டாட்டி சிவகாமி சார், அவ வேறல ஓபன் பண்ணிருக்கேன்.
1: ஆமா, மேயரை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ற மாதிரி ஹாப்பி ஆவற.
0: ஏன் சிவகாமி சொன்னா தப்பா சார்?
1: நான் தப்பிச்சுக்குவேன், எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. வர்றேன்,
0: கொஞ்சம் இருங்க.
1: என்ன
0: சிவகாமி சொல்றத நீங்களே கேட்டு பாருங்க.
2: ஒரு மண்டலத்திற்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்ணம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும்.
1: என்ன அது? தண்ணீரை கண்டோ ஒரு மண்டலத்துக்கு நான் வெளியே போக கூடாதுன்னு நீ சொல்ற?
0: நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா.
1: யோ, எனக்கு இந்த ஜோசியம், ஜாதகம், ஏவல், வவ்வால், ஓவல் இதுல நம்பிக்கை கிடையாது. நான் வர்றேன்.
0: இந்த பாரு சார், நீர், நில, நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களை பயத்துக்காத, அப்புறம் உன்னால எதுவுமே முடியாது.
1: என்னால எதுவுமே முடியலன்னா நான் மாத்ரு பூதத்துக்கிட்ட போவேன். உன்கிட்ட வர்றேன், வரேன்.
0: போ போ, நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணில கண்டம் கண்டம் தான். சிவகாமி சொல்லிட்டாரா?
1: என்ன இது? நிப்பு இருக்க வேண்டிய இடத்துல கத்தி இருக்குது.
3: அதான்டா இன்னைக்கு ஸ்டைல்.
1: இந்த ஸ்டைல வச்சு உனக்கு இப்ப என்ன வேணும்?
3: உன் ஷர்ட் பேண்ட் கைட்டு, நான் இன்டர்வியூ போட்டு போறோம்.
1: அப்ப நானு, ஆஹா, ரேமண்ட்ஸ் மாடல் மாதிரி போறானே. அடடா, சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்ன தண்ணி கண்டோ மைல்டா ஒர்க் அவுட் ஆகுதடா.

0: ஐயோ, ஜூனியர் ஆத்தான்னு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு, ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட ட்ரெஸ், ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரே, இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துறே, மூக்கு குத்துறேன்னு மூஞ்சவே அக்கு பங்கச்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாருங்களே.
1: இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து, எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஜூர்கா, ஆ ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போன நேரம் உருப்பிட்ட மாதிரிதான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கையா?
2: ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா, என்ன இருக்கு? எடுங்க
3: யோ சுமாரியா, ஆத்தா வையல்ல வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சாயா?
2: இல்லையே,
1: எனக்கே தோணலையா? நான் உன்ட்ட கூட கேட்டனா?
3: கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை.
1: ஐயோ, இப்ப நான் கூட வச்சுக்கணும். சரி ஓகே, கூட வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துறைய மூக்கு குத்துறைய டார்ச்சர் எல்லாம் பண்ண கூடாது. ஆமா,
3: பிடிக்கலையா குத்தல? நீங்க குடைய புடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். குடை எங்கப்பா? கொண்டா கொண்டா, அங்க பாருங்க.
0: பம்பு
3: பாம்பு என்பதற்கு பம்பு என்று சொல்லுகிறீர்களே.
4: ஆத்தா சொல்வதே சரி, பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று சொல்லுகிறார்.
1: ஆமா, இவர் வளம்புரிச்சாரு, இவர் சாலவன் பாப்பையா, மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு.
3: அம்பாளுக்கு அம்பர்லா வந்துருச்சு, ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு.
1: ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா. ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொண்டு வந்திருக்கீங்களா?
3: நீ யாரு ஆத்தா? உனக்கு என்ன கொடை?
2: நாகம்.
1: அதெல்லாம் மாதமார்க்கு டக் பேக்கு, இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்கும் முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இன்னும் அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா
3: ஆத்தா. பாரம்பரியத்தை மாத்த கூடாதுன்னு தக்காரு மக்காரு பண்ணிட்டாரு.
1: அதெல்லாம் முடியாது, இது ஆத்தா உத்தரவு, இந்த கொடை எனக்கு வேண்டாம்.
3: ஆத்தா ஏன் வருத்தப்படுது தெரியுமா? ஒத்தத்தர பாம்ப கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது. ஆத்தா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல அஞ்சு தலை நாகம் தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட் விட்டு இறங்கின உடனே கபாலத்துல ஏத்திடுறேன்.
1: இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாகன ஏற்பாடு பண்ணு போதும்.
3: அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு?
1: என்னது, டாடாவா, டொயோட்டாவா, லான்சரா இல்ல மிச்சமிச்சி லான்சரா?
3: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜெமினி சர்க்கஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கி இருக்கோம்.
1: சிங்கமா?
2: அத்தா நீங்களே சிம்ம வாகினி தானே?
1: இவ எவையா சிம்ம வாகினி விஜய வாகினி நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா?
3: சும்மா இருங்க சாமி, ஒரு நாலு நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்ப நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா?

0: நில்லடி அபிராமி நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
2: பாவி மவளே, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா.
3: என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க?
2: கரெக்டா கணக்கு பண்றா நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? போடா, போய் சாமியில கும்பிட்டு புண்ணியத்தை தேடு, போ போடா.
4: வணக்கங்க.
2: பி காம்னு போய் சொன்னதுக்கு பெல் அடிக்க விட்டானுங்க. எம் காமுக்கு என்னத்தை குடுக்க போறானுங்க?
5: மந்திர் அச்சேனா?
6: ஆஞ்சி மந்திர் பாஸ் சுந்தர் ஹேனா?
2: ஆஹா, ஹம் ஆப்கே ரெயின் கோட் ஃபேமிலி வருதுரா.
6: நமஸ்தே.
2: பிஸ்தே.
6: இஸ் மந்திர் கா பண்டிட் கவுன?
2: கோனை சாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.
6: நகி பேட்டா?
2: பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா.
5: ஓ கோன,
2: யாரு அவரா? அவரு
4: நல்லாரு நல்லாரு, நான் மடப்புடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
2: வேணு சாஸ்திரி, வேணு சாஸ்திரி.
5: அச்சா வேணு சாஸ்திரி.
2: ஆமா ஆமா.
6: இஸ் பச்சி கா பர்த்டே ஹே பண்டிட் சாஹியே பூஜா கரானா ஹே பூஜா
2: பூஜா கரானா ஹே. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர்சே,
6: ஜன்மதின் பூஜா கரவாலே.
4: आप हमारे टेंपल में आए हैं, बहुत खुश हुआ.
6: आप अच्छी तरह हिंदी बोलते हैं.
4: हम हिंदी तो जानते ही हैं. अच्छा बेटी, तेरी जन्मदिन है.
6: आ,
4: क्या नाम तेरा?
6: मुस्कान.
4: मुस्कान बहुत प्यारी नाम है. अच्छा बेटी की नक्षत्र क्या है?
7: स्टार इज पूसम.
4: ओ पूसम, वेरी गुड स्टार, शी विल बिकम अ वेरी बिग हीरोइन. तू तो आयशर राय बन जाएगी.
7: बेटा, व्हाट्स द नेम ऑफ द टेंपल?
4: ये तो शाचिनाथ टेंपल है.
7: हु इज द मेन गॉड?
4: लॉर्ड शिवा.
7: या अच्छा अच्छा
4: अच्छा, चलिए पूजा करवा देंगे. ए वहां क्या देख रहा है? காம் கர், சாஃப் கர், மந்திர் கோ சாஃப் கர், பெல் மார் பெல். சரி ஆப் சொல்லி.
2: எல்லா மொழியும் பேசுறா?
4: யார் இவாள்லாம்? இவங்க வடநாட்டுல வந்திருக்காங்க. ஏ மந்திர் கா படா பண்டிட ஹே வேணு சாஸ்திரி ஜி.
5: வேணு சாஸ்திரி கா?
4: ஹாஞ்சி.
6: ஏ லட்கா கோன் ஹே?
4: ஏ ஹமாரா மந்திர் கா பெல் பாய் ஹே.
6: பெல் பாய்?
4: ஹாஞ்சி.
6: ஏ தோ பேட் பாய் ஹே.
8: இன்ன பத்தி அவாள்ட ஏதோ சொல்லிருக்காங்க.
4: ஐ பூஜா கரेंगे.
2: பேட் பாயா? என்ன பேட் பாயின்ட் போறாளே, அப்படினா என்ன?
8: அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கிறாங்க.

0: என்ன மச்சா வளைஞ்சு வளைஞ்சிருக்குது?
1: நம்ம ஊர் வழுக்கு மரத்தை ஓட்டத்து வளைச்சு வளைச்சு போட்டு
0: அங்க வரங்க பொம்மையே.
1: அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, பாடி போய் பிடிக்கலாம்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், போனா போது விட்டுருங்க, இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போது.
1: என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், வேண்டாம் வாங்க சின்ன பையன், விட்டுருங்க மச்சான். ஐயோ விட்டுருங்க மச்சான், விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சான், விட்டுருங்க
1: மச்சான். ஏய் போடுங்க, உனக்கு என்னடா நாங்க பாவம் பண்ணோம், எங்கள பம்புல மாட்டி விட்டியாடா. ஒண்ணே
0: ஐயோ என்ன அடிக்காதீங்க,
1: இன்ன ஒண்ணே அடிக்கு வா, ஒண்ணே அடிக்கு வா.
2: எனக்கு அவங்கள பார்த்தே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன், இவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு?
3: கேக்குறான்ல சொல்லு.
1: கையெடுப்பான். அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்சம் மீதியும் கொப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை. உங்க பையனா சரிவே, ரொம்ப நல்ல பையன். ஊருக்கு ரெண்டு பெத்துடுங்க, குத்தும் கொலை ஈஸியா நடக்கு. திருட்டு பயமுள்ள நல்ல அழகா இருக்கிறான். பல்லுதான் பரலாக்கு நீளத்துக்கு இருக்கு, உங்களுக்கு வரிசையா இருக்கு. ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே, அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்?
4: இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல.
1: உங்களுக்கு சேர்த்து தாங்க.

0: அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, நாம அப்புறமா பேசுவோம். நீங்க என்ன
1: சொன்னீங்க? 1857ல ஸ்ட்ரகிள் பண்ணி 1947ல கிடைச்சது.
0: அவ்வளவுதானா? நெக்ஸ்ட்
1: பாகிஸ்தான் பிரசிடென்ட் யாரு?
0: மிஸ்டர் பின் லேடன்.
1: நோ நோ,
0: சதாம் ஹுசேன்.
1: அப்ப பூட்டோ, இப்ப முஷரஃப்.
0: நெக்ஸ்ட்
1: யூத் எதனால கேட்டு போறாங்க?
0: எதனால?
1: சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பெண்கள் பின்னாடி சுத்துதல்.
0: ஓகே, நெக்ஸ்ட்.
1: அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? தேங்க்ஸ்.
1: பை பிரதர்.
0: தேங்க்ஸ். திருப்பதி, குவெஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. வந்துடுறேன் சார். வணக்கம்.
2: என்ன பயமுத்துற?
0: இல்ல, டிவியில நிர்மலா பிரியசாமி இப்படிதான் சொல்லுவாங்க, சும்மா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு.
2: தேவையில்ல, நீயே வச்சுக்கோ. இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? நீ எப்ப பிறந்த?
0: 1857ல ஸ்ட்ரக்கிள் பண்ணி 1947ல பிறந்த சார். சீட்டு கொடுத்தீங்கல்ல.
2: உங்க அப்பா பேர் என்ன?
0: அப்போ பூட்டோ, இப்போ முசரப். கரெக்டா சார்? சீட்டு கொடுத்துருவீங்கல்ல.
3: ஏண்டா, இந்த காலேஜில் நீ ஜாயின் பண்ணி என்னடா பண்ண போற
0: சார்? சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பொண்ணுங்க பின்னாடி சுத்துதல். கரெக்டா சார்? சீட்டு கொடுத்துருவீங்கல்ல சார்?
3: டேய், காலேஜ் விட்டு வெளியே போடா.
4: ஏன் அவனுக்கு சீட்டு கிடையாது? இதே ஆன்சர் தான் அந்த பொண்ணு சொன்னா. உடனே அந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்களா?
3: டேய், அவளை கேட்ட கேள்வி வேற, இவனை கேட்ட கேள்வி வேறடா.
4: அப்ப அவன் சொன்ன பதில் கரெக்ட், நீங்க கேட்ட கேள்விதான் தப்பு.
3: இம்சே, விஷயம் தெரியாத பேசாத. டேய், வெளியே போடா.

பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது, யுத்தத்தால் அதோ அதோ விடியது சத்தத்தால், அராஜகம் அழியது ரத்தத்தால், அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துதிக்கிது புஜம், ஜெயிப்பது நிஜம். Takita takita dimita dimita takita takita dimita dimita takita takita dimita dimita takita ha ha ha.

0: அம்மாடியோ. தனநனான ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
1: சபாஷ்.
0: கவிதை

0: குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க, அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை, போங்க.
1: இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா
0: எடுறா கைய,
1: கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேணத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப என்னடா பனாரஸ் பட்ல சலங்கை ஒளி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கிய?
0: சடப் தர்மகர்த்தா, இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம், பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா.
1: என்னது ஜூனியர் ஆத்தாவா?
0: ஏன் ஜூனியர் பாலையா? ஜூனியர் வீடன் இருக்கும் போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையலை எனக்கு படையுங்க. இது ஆத்தா உத்தரவு.
1: அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா?
0: எது பிசு பிசுன்னு ஆக்கிடுவானு போல இருக்குதே. இது விண்டர் சீசன், ரொம்ப குளிரும், சம்மர் ட்ரை பண்ணு.
1: இந்த ஊர்ல ஒரு விசேஷம்.
0: என்ன?
1: சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்ட வரல் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க. மிளகாய் எப்படி?
0: சக்திய சக்தி மசாலா ஆக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? அதான் நடக்காது, மிளகா அப்படி கிடையாது.
2: ஐயா தனனீ
3: தொடரு நோதுரா
2: வண்டம்பா.

0: உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி
1: மார்க்கெட்ல விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திரை கட்டிருக்கவா?
2: கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரா சிரிப்பார்கள். கை கொட்டி சிரிப்பார்.
3: நிறுத்துங்க நிறுத்துங்க, கல்யாணம் ஆகாமையே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை இன்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்.
4: What's your problem?
3: No marriage.
4: No marriage?
3: Yes.
4: What's your name?
3: Kalyana Sundaram.
4: Kalyana Sundaram. Kalyana Mangale. Do you want to marry me?
3: Okay. Ayya na thali kunduvile. Na enna pannuve?
4: I have a wedding ring.
5: Don't touch her. Hey Maria, what is happening?
3: இவங்கள யாரமா? உன்னோட சொந்தக்காரங்களா?
4: No no no no no no. All are my husbands.
3: Husband? மொத்த எத்தனை பேரு?
4: மொத்தம் 11. பாடி பெட்ரோல் போயிருக்காங்க. இடுங்க பேலன்ஸ்.
3: பேலன்ஸா? அடி பாவி, இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல இருக்கு. இங்க ஏமாட்டனா? சரி போயிட்டு போகுது. கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தையும் ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டே வா. மோல பசங்க நடத்திடும். என்னடா வெள்ளக்காரங்க வரைக்கும் அடிக்கிறீங்க நீங்க?
5: Today is my quota.
3: உன் கோட்டாவா? அப்ப என் கோட்டா?
5: Wait. Your quota next year March 15.